ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஐ ஆஃபர் மை மோஸ்ட் லவ்விங் அண்ட் ஹம்பிள் பிரணாம்ஸ் அட் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் அவர் மோஸ்ட் பிலவட் பகவான். லைஃப் இஸ் அ சாங் ஆன் த க்ளோரி ஆஃப் காட் இஸ் அ மெசேஜ் யூ ஹவ் கிவன் அஸ் சுவாமி. திஸ் இஸ் த மோஸ்ட் மொமெண்டஸ் அகேஷன் இன் மை லைஃப். மை லாங் செரிஷ்ட் டிவோஷனல் ஆஸ்பிரேஷன் ஆஃப் சிங்கிங் இன் யுவர் டிவைன் பிரசன்ஸ் இஸ் பீங் ஃபுல்ஃபில் டுடே பை யுவர் கிரேஸ். ஐ ஹம்ப்ளி ஆஃபர் அட் யுவர் லோட்டஸ் ஃபீட் a garland of musical flowers. Jai Shri Sai Ram.